நீரஜ தலாததிக மிருதுல பத நிக்கட்ட தரங்கோ துங்க தாடங்க நிருத்தக நிருத்தகதாம் தகதை தகதி நிதித்தைய தக்கதா கிட்ட நக்க ஜகதிருகு ஜகலந்தம் தக்க நக்க நக்க ஜகதிருகு ஜகலந்தம்